0: அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் மீ தனசீலன் துரைசாமி திஸ் ஃப்ரைடே ஆன் இனிசேமரை ஃபார் அன் ஹெரிடேஜ் டே ஸ்பெஷல் வென் வி டிஸ்கஸ் இயல் இசை நாடகம் லிட்ரேச்சர் மியூசிக் அண்ட் டிராமா வித் குவேந்திரி செட்டி, கேசகி முன்சாமி அண்ட் குமாரி வனேஸ்ரீ கணேஷ், ஓன்லி ஆன் லோட்டஸ் எஃப்எம்.
1: In traffic, Shamir.

0: NSA Marae. Fridays 6 to 7 p.m.
1: அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் மீ தனசீலன் தோரசாமி திஸ் ஃப்ரைடே ஆன் இனிசேமரை ஃபார் அன் ஹெரிடேஜ் டே ஸ்பெஷல் வென் வி டிஸ்கஸ் இயல் இசை நாடகம் லிட்ரேச்சர் மியூசிக் அண்ட் டிராமா வித் குவேந்திரி செட்டி கேசகி முன்சாமி அண்ட் குமாரி வனேஸ்ரீ கணேஷ் ஓன்லி ஆன் லோட்டஸ் எஃப்எம்.

0: Fridays 6 to 7 p.m.
1: அனைவருக்கும் வணக்கம். ஜாயின் மீ தனசீலன் தோரசாமி திஸ் ஃப்ரைடே ஆன் இனிசேமரை ஃபார் அன் ஹெரிடேஜ் டே ஸ்பெஷல் வென் வி டிஸ்கஸ் இயல் இசை நாடகம் லிட்ரேச்சர் மியூசிக் அண்ட் டிராமா வித் குவேந்திரி செட்டி கேசகி முன்சாமி அண்ட் குமாரி வனேஸ்ரீ கணேஷ் ஓன்லி ஆன் லோட்டஸ் எஃப் எம்
0: 90.0 கிளேகோ லோட்டஸ் எஃப் எம் பெஸ்ட் ஸ்டேஷன் எவர் ஆல் தி ஹிட்ஸ்

0: அவன் அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க.
1: ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க.